0: 819 kHz ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.

மெய் அன்பர்களுக்கு என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். எண்ணூற்று பத்தொன்பது கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷஸ் வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு மே மாதம் 22ஆம் தேதி. நம் மாதத்தின் வைகாசி மாதத்தின் 8ஆம் நாள்.

தமிழ் மாதமான வைகாசி மே ஜூன் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய புண்ணிய மாதமாகும்.

முக்கால் மணி நேரத்தில் நாம் ஒரு பக்தி நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோம். பக்தி சுவை மிகுந்த பாடல்களே இடம்பெறும் உங்களுக்காகவே. விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற பாடல் வரிப்படி எக்காரியத்தையும் செல்வதற்கு முன்பு செய்வதற்கு முன்பு ஞான முதல்வனான அவருக்கு வழிபாடு செய்து அவரின் ஞானத்தையும் பெறுவதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் வெற்றியையும் அடையலாம் என்று நம்பிக்கை உண்டு. இதோ விநாயகனை போற்றும் பழமை வாய்ந்த இந்த பாடல்.

0: அவன் அருளாலே அவன்தான் வணங்கி
1: தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே
0: தேவம் தரும் பலன் மனதே கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டால் வாழ்வில் அமை

ஓம் சக்தி பராசக்தி. இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்வில் புதிய ஒளியையும் நிம்மதியையும் வெற்றியையும் கொண்டு வரட்டும். அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனிந்த பாடல் ஒன்றை கேட்போம். ஓம் சக்தியோ, ஓம் சக்தியோ. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

பக்தி நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை. இனி அதாவது தொடர்ந்து வருவன திருமுருகனை போற்றும் பக்தி மிகவும் பாடல்கள். வைகாசி விசாக காவடி விரதத்தையொட்டி காலையில் நீங்கள் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி திருமுருகன் தேனிசை பாடல்கள். வைகாசி மாதத்தின் ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய நன்மைகள். முருகப்பெருமான் வழிபாடு. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தைரியம், செல்வம் மற்றும் ஞானம் கிடைக்கும். அவரிசையில் முதன் முதலில் கந்தர் அனுபூதி. நெஞ்சக் கனகல் நெகிழ்ந்து ருக தஞ்சத்தருள் சண்முகனி கியல் சேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவை பஞ்சக்கரவாணி பதம் பணிவான். தஞ்சத்தருள் சண்முகனுக்கு நெஞ்சக் கல்லுருகும் பொருட்டு அனுபூதி என்ற செஞ்சோர் புனை மாணியை மாலையே சூட்டுகின்றேன். இந்த சிறப்புமாறு விநாயகரை வணங்குகின்றோம். கந்தர் அனுபூதி பாடல் மிக உயர்ந்த அருட்பாடலாகும். இதை உண்ணுண்டோறும் உள்ளம் குளிரும், உணர்வு மிளிரும், அஞ்ஞானம் தளரும், மெஞ்ஞானம் வளரும்.

திருமுருகனே போற்றும் டிட்டிக்கும் பாடல். கண்டன், கண்டு என்றால் நடுவில் இருப்பது சிவனுக்கும் உமையர்க்கும் நடுவில் இருப்பதால் கந்தன் பெயர் ஏற்பட்டது. கந்தன்

తెలుపు ఘర్ అమృతం முருக கடவுளின் பெருமைகளை பாடும் திருப்புகழ் பாடல்கள் பக்தியால் யாழுன்னை பலகாலும் நம்முள்ளூர் கலைஞர்கள் கலிமகலிசை குழு மற்றும் திருமதி வாணி மற்றபடல் தலைமை

வெற்றிவேலாயுத பெருமானே, எமது அறிவிப்பு வைகாசி விசாக காவடி. தமிழ் கடவுளான முருகனுக்கு செய்யப்படும் வேண்டுதல் வழிபாடுகளில் முக்கியமானது காவடி எடுப்பதுதான். இதோ வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற உள்ள திருக்கோவில்களில் ஸ்ரீயானோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், போட் கஸ்கத் ஓங்கிட்ட அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோவில், மோகோஷ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், வயகோத் மவுண்டோய் முக அருள்மிகு சிவஸ்வாமிய திருக்கோவில், வயல்கோட் கிராண்டிவன் ஆஃப் வாய்ஸ் செக்கிழார் முத்தமிழ் கூட்டம், வயல்கோட் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு சிவஸ்வாமிய திருக்கோவில், ஃபிளக் சென்ஜூலியன் வில்லேஜ் ரிஷ்வோன் அருள்மிகு சிவஸ்வாமிய திருக்கோவில், வயல்கோட் போவானோ மேபர் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோவில், வயல்கோட் ஜெபே ரோஸ்பெல் தமிழ் பரோபகார சங்கம், சூரினாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், சவன அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களிலும் வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்பு. பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். திருமுருகன் தேனிசை பாடல்கள், பக்தி மிகவும் திட்டிக்கும் பாடல்கள், உள்ளூர் கலைஞர்கள் பாடும் பாடல்கள். முன்னே ஒரு புன் முன்னமொரு பொய்கை தனில் முவிறு பெண்களும் காண, திருமதி வனிதா தொப்லா அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பக்தி மிகவும் ஒரு பாடல் உங்களுக்காகவே.

வேல்முருகா. எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ முருகப்பெருமான் அருளுடன். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கண்டனே உனை மறவேன். பழமை வாய்ந்த திருமுருகனை போற்றும் பாடல் இது. அண்மையில் பழம்பெறும் பாடகர் டி எம் சௌந்தரராசன் அவர்கள் குரலில் தந்த பாடல். இம்முறை மது ஐயர் அவர்கள் குரலில்

பக்தி பொங்கும் திட்டிக்கும் முருகப்பெருமானை போற்றும் பாடல்கள். அழகு முருகப்பெருமானின் அருள் மனம் கமழும். இவ்வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தகர்

விட்டு வெற்றியை தரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம். அன்பனுக்கு அன்பனேனி வாவா சண்முகா.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shrotalandariki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசையருவி புவனேஸ்வரியோடு

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. வைகாசி மாசம் என்றாலே வசந்தத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, ஞானத்தின் தொடக்கமும் தான். இன்று வைகாசி விசாக திருநாளின் இரண்டாவது நாள் விரதம் ஆகும். முதலில் முருகனை போற்றும் பாடலை கேட்போம்.

நேயர்களே, வைகாசி விசாகம் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா? இது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட ஞான கடவுள் அவதரித்த நாள் ஆகும். அடுத்தது முருகனை போற்றும் பாடலை கேட்போம்.

உலகை ஆட்டி படைத்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு ஜோதிகளாக புறப்பட்டு சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தோன்றி பின் அன்னை பார்வதியால் ஒரு வடிவமாக அணைக்கப்பட்டவர்கள் நம் கந்த பெருமான் அப்கந்த பெருமானை போற்றும் பாடல் உங்களுக்காக.

தென்காசி விசாகம் விரத நாட்களில் முருகப்பெருமானை வணங்குவது நம் அறியாமையை நீக்கி வாழ்வின் இருளை அகற்றி ஒளியை தரும். அம்முருகப்பெருமானை போற்றும் பாடலை கேட்போமாக.

முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் என்பது வெறும் அழகு மட்டுமல்ல, அது ஒரு ரகசிய ஞானம். பக்தர்களுக்கு அருளை வழங்க ஒரு முகம், அறியாமையை நீக்க ஒரு முகம்,

சிறுமைகளிலிருந்து நம்மை காக்க ஒரு முகம் என அந்த பன்னிரு கைகளும் நம்மை அரவணைக்கின்றன. அடுத்து முருகனை போற்றும் பாடலை கேட்போம்.

நேரம் போனதே தெரியவில்லை நேயர்களே. இத்துடன் இசையருவி எனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.